அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இவர் ஸ்பெஷல் குட் மார்னிங் டு லவ் யூ 94.5 FM 96.8 MHz 94.6 98.2 கேப்பன் பல வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. ஆமாம், வழக்கமாக காலை தோறும் இதேரத்தில் இறை சேனல் உங்களை முழுக்க உங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். இன்றைக்கு திங்கட்கிழமை மே 18 எப்பொழுதும் அன்பாய் இருங்கள். நேற்றை பற்றி கவலையும் இன்றைய நாளைய பயமும் இருக்காது. அன்பு காலத்தை கடந்தது.

உங்களுக்கு ஓர் அறிவிப்பு. என் கண்ணம்மா குழுவினர்கள் பபாசன் ரோசல் நகராட்சியுடன் இணைந்து வழங்கும் புத்தாண்டு கொண்டாட்டம் 2026 வரும் சனிக்கிழமை மே மாதம் 23 மாலை 6:30 முதல் இரவு 9:30 வரை ரோசல் பிளாசா மண்டபத்தில் ஒரு சிறப்பு கலை நிகழ்ச்சி நடத்த உள்ளது.

இன்றைய காலை சிந்தனை அழகான மலர்களின் ஆயுள் குறைவு அன்பான மடங்களில் ஆயுள் அதிகம் வாடும் வரை பூக்கள் நம்மை அழகாக்கும் வாடும் வரை அன்பு நம் வாழ்க்கையை அழகாக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் ஐந்தாம் திரண்டுக்குள்ள வந்த தமிழ் திரைப்படமாக படத்தின் பெயர் நினைவிற்கும் வரை. இயக்குனர் கே சுபாஷ், அவரகத்தில் திரைப்படத்தில் நடிகர் நடன புயல் பிரபுதேவா, நடிகை கீர்த்தி ரத்தி ஆகியோரும் திரைப்படத்தில் முக்கிய பாத்திரம் நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் சமைத்தவர் தேனிசை தண்டல் தேவா அவர்கள். பாட்டுக்கு குரல் தருகினவர் ஹரிஹரன்.

0: தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதை, நாவினால் சுட்டவிடு. தீயால் ஏற்பட்ட காயம் ஆறும், ஆனால் கெட்ட வார்த்தைகள் தரும் மனக்காயம் எளிதில் ஆறாது. எ பேன் கோஸ்ட் பை ஃபயர் மே ஹீல், பட் த வூண்ட் கோஸ்ட் பை வேர்ட்ஸ் நெவர் ஹீல்ஸ்.
1: வெரி டஃப் சீரியஸ் சார், வோட் பண்ணதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு.
2: வேர்ல்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன். நம்ம அங்க கொண்டாந்து போட்டதுக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லியே ஆகணும். டிசாஸ்டர் ரீசெட்டில்மென்ட் இன் இந்தியா.
3: காத்தோடு காத்தானே கண்ணே ஓமுச்சானே.
0: திங்கட்கிழமை மே மாதம் 18ஆம் தேதி எமது தொலைக்காட்சியில் 6 மணி வரிசையில் இரவு 9 மணிக்கு ஜெயல் எனும் திரைப்படம் காட்டப்படும். மண்டே 18th May MBC 6 at 9 PM தமிழ் மூவி ஜெயல்

அனைவருக்கும் இவது ஓழம் ஸ்ரீவாந்தொழியில் இந்த அதிகாலையில் மேலும் இந்த திங்கட்கிழமை அதிகாலையில் வழக்கமாக வருக வருகை என்று அன்புடன் நாம் நல்வரவிருக்கிறோம். சரி, நீங்கள் யாவரும் நலம் என நம்புகின்றோம். ஆமாம், சூரியன் ஓடி விடுகின்ற இந்த திங்கட்கிழமை அதிகாலையில் மேலும் எமது ஆழம் ஸ்ரீவாந்தொழியில் உங்களுக்காக இசை மழையை புரிகின்றது. மேலும் மெதுவா மெதுவா இந்த குளிர்காலம் வரும் அல்லவா, எங்கு போனாலும் வேட்டமடைக்க போக.

வீக்கெண்ட் முடிஞ்சது, இந்த புதிய வாரம் தொடங்குகிறது. திங்கட்கிழமை புதிய நம்பிக்கைகளோடு, புதிய இலக்குகளோடு, சொம்பளை தள்ளி வைத்து சிறப்போடு நாளை ஆரம்பிக்கின்றோம். மேலும் இன்றைய ஊக்கமளிக்கும் சிந்தனை, ஒவ்வொரு திங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு புதிய வாய்ப்பு.

அம்மா, இன்றைக்கு ஒரு புதிய திங்கள் நாள், புதிய வாரம் தொடங்குகிறது. புதிய கனவுகள், புதிய இலக்குகள், புதிய முயற்சிகள் எல்லாம் காத்திருக்கின்றது. எனக்கு தெரியும், வீக்கெண்ட் முடிஞ்சது, மறுபடியும் இந்த திங்கட்கிழமை வந்துவிட்டது. ஏன்னா பள்ளிக்கு போக வேண்டும், மேலும் வேலைக்கு போக வேண்டும் அல்லவா? எனவே வாழ்க்கையில் வெற்றி தானாக வருகிறது. நாம் தினமும் முயற்சி செய்யணும். இன்று நீங்கள் செய்யும் சிறிய முயற்சி நாளை பெரிய வெற்றியாக மாறலாம். அதனால் இன்றைக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்துங்க. நான்கு என் இலக்கை நோக்கி ஒரு படி முன்னேறுவேன். கண்டிப்பாக முன்னேறுவோம்.

many more happy returns of the day. இன்று திங்கட்கிழமை மே மாதம் பதினெட்டாம் தேதி அடுத்த பாடலில் நாம் தகையுள்ள உரை சேர்ந்த யோஷினி கோவிந்தன் தனது பிறந்தாட்டி நம் அன்போடு அந்த வழங்கிக்கிட்டோம். அம்மா சராதா அப்ப இந்திரன் அனுஷா தேவி மேலும் சரவணன் பக்கா வசிக்கும் கோவிந்தன் கொடுத்தார். இஸ்தலி ரோஜில் வசிக்கும் அருணாச்சலம் மேலும் ரிவேஜாபூரை சேர்ந்த கோவிந்தன் வேலாயுதம் கேசவன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் வட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த படையிலே நாம் பெல்வி முகல் ஊரை சேர்ந்த சில வாதாபன் தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் வடகுகின்றோம். மேலும் அத்தி வாதி ஆஞ்சல் பிபி கதிரேசன் புவானன் அவிசன் தேவி ரோமி விமலா மாலினி ஆகியோரின் சார்பிலும் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் நூகோவ் ஊரை சேர்ந்த திருமதி தேவி திரிவாசன் அவரது பிறந்த விழாவை கொண்டு அழைக்கிறார். மேலும் கமலா சதா அழகன் வேல் வாணி தேவி செல்வி நிஷ்தா விஜயன் அரசன் அமைதி அகிலன் அதிரன் அரசன் ஆஷ்வன் வருணவி முத்துசாமி திரிவாசன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் நடவடிக்கைகளை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த பாடலின் மேபக் ஊரைச் சேர்ந்த சீனியர் சிட்டிசன்ஸ் மேலும் வில்னுவா மேபக் ஊரைச் சேர்ந்த வசிக்கம்மா மீரேலா இகாம்பால செத்தி கிருஷ்ணா சுசீலா பவாதி உசுல் வேடா மேலும் ஜினி மல்லிகை பாபு கோவிந்தன் ஆகியிருக்கும்படன் நாம் வழங்கிடும். மேலும் இதே பாட்டை நாம் காலிவிய ரோஸில் வசிக்கும் திருமதி ராஜம்பா திரு சச்சுதா வீரச்சாமி அவர்களுடைய திருமண நிறுவனத்தை நாம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் மகன்மா மாயவன் அழகன் ரூபன் சரோன் ஆகியோரின் சார்பிலும் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

அடுத்த படனை நாம் லல் மச்சி ஊரை சேர்ந்த பிராயன் மேலும் ஜோசினி அவர்களுடைய திறமண நினைவாற்றி நாம் அன்புடன் பழகிக்கிறோம். மேலும் கிரீஷ் புமாலை புஷான் ஆகியோர் என் சார்பில் நினைவாட்களை கூறுகின்றார்கள்.

அமர்களே, இன்றைய திங்கள் காலை நிகழ்ச்சி இவ்வளவுதான். மேலும் இன்று நீங்கள் எடுத்த ஒவ்வொரு நல்ல முயற்சியும் உங்கள் எதிர்கால வெற்றிக்கான முதல் படி. சிறுப்போடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், முயற்சி தொடங்க செய்யுங்கள். கண்டிப்பாக மேலும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.